0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே அவுட் ஐ எம் அட்வைசர். அப்படி மாம்பொலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர். கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி ஐ எம் அட்வைசர்.
1: டுட்டு பேணி இங்கிலீஷ் நே தேக்கோ அப்படி நேர்லே சினிமா கராந்தே விச் 25 September 2026 நு
2: है पुत्र। पहला मैंने अंग्रेजी बोल के देखा।
3: आई हैव मेनी काओ बट फेवरेट बेस्ट काओ लाली। ही हैव 4 legs 2 ears 2 eyes. वेरी गुड शी वेरी फास्ट काओ।
2: हुण मेरी जठानी नु पता लगू कि साडे घरे भी अंग्रेजी आ गई।
4: तुसी अरदास भी अंग्रेजी च करदे हो?
5: ना पुत्र, इंसान नु परमात्मा नाल गल करन लई किसी जुबान दी लोड़ थोड़ी पैंदी है।
6: रेडियो हां जी 1674